கண், ஒரு மஷ்ரத் கண், ஒரு தலவார் கண், கியோச்சாரி பிரஹாரி பிரஹாரி. கேங்காண்டி ஒரு மஷ்ரத் நன்னை பிரஹாரி வினாண்டி. ஓ, காலி அந்தகா, அசாத்திய அந்தகா. தானே, தானே முக்கியுடி, முங்குருத்தான ஜீவிதா. ମୁଁ ଜୀବିତ ସୁଲତାନ ରେଜିଆକୁ ଆଜି ମୃତ୍ୟୁ ବି ଭୟ କରୁଛି।